சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக காலம் சென்ற திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை காவல் வளாக குடியிருப்பு சங்கம நகர் குப்புராஜ் அண்ணா அவர்களின் மறு ஒளிபரப்பு அவர் நினைவாக இப்பொழுது அவர் குரலில் ஒரு சில பாடல்கள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அவர் ஆத்மா சாந்தி அடைய செய்வோம். சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருமாக தொடக்கத்தில் இதோ ஒரு பாடல் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவரை எப்படி எனக்கு பேசவே முடியவில்லை. இதோ இதை கேட்போம்.

0: வைரமுத்து வரிகளின் ஒரு ஸ்லோகம் கேட்டோம். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
1: வணக்கம், வாங்க 24 மணி நேரம் கேட்க ரசிக்க இனிக்க சபதி வானொலியை கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களோட திருமண நாள், பிறந்த நாள், வேறு சுப விசேஷங்களையும் நாடலாம் சபதி வானொலியை. இன்று எஸ்வி பாலசுப்ரமணியம் ஜோடி சோக பாடலாக தொகுப்பு அனுப்பியுள்ளேன். தொகுத்து அனுப்பிய நேயர்கள் தமிழ்நாடு திருநாவளம் மாவட்டம் திருநாவளை சங்கம நகர் காவலாளர் குடி குப்ராஜ் ராமடுப்பள்ளி ராஜாசிரி முலா ராமடுப்பள்ளி சத்தியபாமா குப்ராஜ் குப்தர்கள் வேலூர் பிரேமாய மலை அரக்கணம் நாகபுத்தூர் பக்தர்கள் குட்டி திருவண்ணாமலை சசிகலா ராஜேந்திர குருதான்யா விமலா சிவகுமார் செந்தமரசன் யாழினி மற்றும் பாடல்களை வரிசையாக தேர்ந்தெடுத்து அளிக்கும் சித்தாத்தூர் கீதநேசன் அவர்கள், ராமாவரம் அனுசூயா சகோதரி அவர்கள். வாருங்கள் வாருங்கள், பாடல்கள் கேட்டு ரசிப்போமா நண்பனே உறவுகளே. முதல் பாடலாக தாய்ப்பாசம் என்ற பழைய படத்தில் எஸ் சி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய என்னோட கண்ணன் ஏன் பேசவில்லை, நான் வந்த நேரம் பூவாகவில்லை. கேட்டு ரசிப்போமா நண்பனே உறவுகளே.

அடுத்த பாடலாக எஸ் சி பாலசுப்ரமணியம் சுசீலா காயல்பட்டினம் ஷேக் முகமது பாடிய டாக்டர் அம்மா என்ற படத்தில்

கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று எல்லாம் உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளை

அடுத்த பாடலாக ராஜராஜேஸ்வரி என்ற பழைய படத்தின் எஸ் சி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய என் கண்ணின் மணியே என் கண்ணில் வளர்வாய், என் நெஞ்சம் தூயிலும் நீ என்னில் வளர்வாய். துன்ப பாடலாக கேட்டு வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே.

0: கண்கள் வளர்வாய்.
1: அடுத்த பாடலாக மைதிலி என்னை காதலி என்ற படத்தில் யசிபாசவனும் ஜானகி பாடிய தண்ணீரில் ஓடும் முழுகும் நோனே, தண்ணீரில் மூழ்கும் ஓடும் தானே கேட்டு ரசிப்போமா நண்பர்களே.

அல்ஃபாலாக என் தங்கச்சி படித்தவள் என்ற படத்தில் எஸ் பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே கேட்டு வச்சு போமா நண்பர்களே.

ಧೀರನ ಧೀರನ ತನ ಧೀರನ ಧೀರನ ಧೀರನ ತನ ಧೀರನ.

அக்கபாலாக எஸ் சி பாலசுப்ரமணியம் பாடிய இறுதி பாடலாக சிகரம் என்ற படத்தில் எஸ் சி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய இதோ இதோ என் பல்லவி, இதோ இதோ என் பௌர்ணமி கேட்டு போமா அந்த நேரம்

இதுவரை எஸ்சி பாலசமர ஜோடி சோக பாடல்களாக எமது தொகுப்பை கேட்டு ரசித்து இன்புற்ற நண்பனேய உறவுகள், உலக உறவுகள் யாவருக்கும் மற்றும் வரிசையாக பாடல்களை தேர்ந்தெடுத்து அளித்த சகோதரி ராமர் அனுசுயா அவர்களுக்கும், சித்தாத்தூர் கீதநேசன் சகோதரர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி வாழ்த்து பாராட்டினை மிக பணியன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது அடுத்தடுத்த தொகுப்பு தொடரும். நன்றி, வணக்கம்.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக திருவண்ணாமலை காவல் வளாக குடியிருப்பு சங்கமநகர் என் அருமை அண்ணா குப்புராஜ் அவர்களின் மறு ஒளிபரப்பாக பாடல்கள் ஒலித்து சென்றது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு இயக்குனர் சார்பாகவும் அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. மீண்டும் மீண்டும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.

அடுத்த நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

சபரி வானொலியினை சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய விருப்பத்தில்தான். இன்று ஒரு சிறப்பான நாள்.

நடிகை நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசியா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தேனும் பாலும் இந்த படத்திலிருந்து சுசிலாம்மா குரலில். ஒருவனுக்கு ஒருத்தி என்று இதோ இந்த பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் சுசிலம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து இருமலர்கள். இந்த படத்திலிருந்து கடவுள் தந்த இருமலர்கள், எல்லார் ஈஸ்வரியுடன் சுசிலம்மா பாடிய பாடல் இதோ.

எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, பி சுசிலா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இன்று பத்மினி நடிகை பத்மினி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகர் அண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. அடுத்த பாலாடை இந்த படத்திலிருந்து பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும். இதோ சுசிலாமா குரல் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

என்ன ஒரு அழகான வரிகளில் அருமையான பாடல். சுசிலாமா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், மிக இனிமை இந்த பாடல், கடவுள் தந்த இரு மலர்கள், அருமையான பாடல், பாடல் தேர்வு செய்து தேர்வு அருமை என்று இதற்கு முன்பு இருமலர்கள் படத்தில் ஒலித்த பாடலுக்கு இந்த பதிவு சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மனதை வருடும் மனதை தொட்ட பாடல் என்றும், மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சத்திற்கு என் இதயங்கணிந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து தேரோட்டம் இந்த படத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. இதோ டிஎம் சவுந்தரராஜன், சுசிலம்மா குரல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக, இன்று கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களின் விருப்பத்தில்தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள், இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போமா? தேரோட்டம் படத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. இதோ டி எம் சவுந்தரராஜன், சுசிலம்மா குரலில்.

என்ன ஒரு அழகான வரிகளில் ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தையை தாளாட்டி எப்படி எல்லாம் ஒரு பாடல் வரிகளை கொடுத்து உள்ளார் பாருங்கள். பாடல் ஆசிரியர் சிறப்பு சிறப்பு சூப்பர். டி எம் சவுந்தரராஜன் சுசிலாம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கைகூப்பி வாழ்த்தியுள்ளார்கள். அடுத்து நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் பிறந்த நாளில் இன்று ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் சிறப்பு சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் பாடல் இனிது நன்றி, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு இருவர்களும் நன்றி நன்றி. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா நான் நாம் அனைவரும் உள்பட பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:21. அடுத்த பாடலுக்கு செல்வோம். காட்டு ரோஜா இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று தெரியவில்லையே அவர்களே சொல்வார்கள். யார் அவர்கள்? டி எம் சவுந்தரராஜன் ஜமுனாராணி இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

டிஎம் சவுந்தரராஜனுடன் பி சுசிலாமா இணைந்து பாடுகிற பாடல் இதோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. இருவர்களும் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதோ

அழகான அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன், சுசில் அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் என்று கேள்வியை கேட்டு சென்றார்கள். அருமையான அழகான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தம் தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும், மிக்க மகிழ்ச்சி, மிக்க மிக இனிமை இந்த பாடல் என்றும் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. அடுத்த பாடல் ராணி சமேக்தா. இந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், சுசிலாம்மா பாடிய பாடல் ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா. இதோ இந்த பாடலை கேட்டு பாருங்களேன். ஒரு அழகான ஒரு இசையோடு, அழகான ஒரு ராகத்தோடும், ஒரு எப்படி சொல்வது, அந்த மாதிரி ஒரு கம்பீரமான குரலிலும் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடலை வெண்ணிலாவை அழைத்து சென்றார்கள் டிஎம் சவுந்தரராஜன், சுசிலா அம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜயர் சுகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அடுத்து தேன்மொழி அவர்கள் ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா வண்ண பூச்சோட வெண்ணிலா துள்ளலான குரலில் அருமையாக பாடுகிறார், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இதில் இன்னொரு பாடலும் இருக்கின்றது, இதே போல தான் வரும். அந்த பாடலும் கேட்டால் அருமையாக இருக்கும். இந்த படத்தில் எம்ஜிஆர் பத்மினி இருவரும் இணைந்து நடித்த படம் இது. சூப்பர் சூப்பர், அருமையான பாடல் தான் ஒலித்து சென்றது. தேன்மொழியோர் அருமையான பாடல்களை தேர்வு செய்த மனோகர் அண்ணாவுக்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அப்பா டாட்டா இந்த படத்திலிருந்து தமிழே பிள்ளை தமிழே, இதோ சுசிலாமா குரல் இந்த பாடல்.

0: என்ன ஒரு அழகான வரிகளில் என்ன ஒரு அருமையான பாடல் தாலாட்டி சென்றது. தமிழே பிள்ளை தமிழே என்ற பாடல் சுசிலாம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசர் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். ஓ வெண்ணிலா பாடல் அருமை சூப்பர் என்றும், இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு தமிழ் பிள்ளை தமிழே பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், உங்கள் மகேஷ் என்று ஒரு அழகான ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார், ஒரு சின்ன ஒரு உருவத்துடன் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அழகாக ஒரு நடனத்துடன் தமிழே பிள்ளை தமிழே என்று ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேன்மொழி அவர்கள் அருமை பாடல் அருமை சூப்பர் என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார் ஒழித்த பாடலுக்கு. ரகுபதி தம்பி அவர்கள், இப்பொழுதுதான் எட்டி பார்த்து கொண்டு எங்கே ஓடிக்கொண்டே இருக்கின்றார், ஓட்டமே பெரிய ஓட்டம், பஞ்சாயத்து ஓடுகிறாரோ இல்லை பஞ்சாயத்தை முடித்துவிட்டு வருகிறாரா என்று தெரியவில்லை, வாருங்கள் தம்பி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், சிறப்பான பாடல் அருமை பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள், ஆஹா அருமை சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அழகாக ஒரு இப்படியும் அப்படியுமாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள், ஓடி ஓடி விழுந்து எங்கே கடலில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், கீதநேசன் ஓ வெண்ணிலா பாடல் அருமை என்று போட்ட பதிவுக்கு ஏனோ கண் கலங்கி கொண்டிருக்கிறார், கேட்க முடியவில்லை என்றோ, சரி பாகட்டம், இன்னும் அழகான பாடல் வந்து கொண்டிருக்கின்றது, பாடலையும் கேட்டு ரசிப்போம். இதோ ஹலோ,
1: வணக்கம் அக்கா.
0: மேடம் அக்கா சகோதரி, இன்னும் என்னென்னவோ அவன் சொல்லுங்க, வாங்க எப்படி இருக்கீங்க? திருமண இதெல்லாம் முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுதா? மாப்பிள்ளையும் பெண்ணும் எங்க இருக்காங்க? எங்க விருந்தோம்பல்? விருந்தோம்பல் இங்கயா அங்கயா? பெங்களூர்லயா இங்கயா?
1: இனிமையா செலக்ட் பண்ணிருக்காரு அவர், எப்பவுமே அருமையான பாடல்கள் தான் செலக்ட் பண்ணுவாரு, சூப்பரா. அது மாதிரி பத்மினி படத்துல இருந்து ரொம்ப அருமையா பாடல்களை செலக்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு பாராட்டுகளும் பதிவு போடுற எல்லாருக்கும் அவருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றிமா, நன்றி. சூப்பர். இந்த குரலை கேட்டு பத்து நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமாக்கா, ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி. என்ன ஒரு அழகான சிரிப்புப்பா. நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார் சகோதரி, கேட்டோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:39. அடுத்த பாடலுக்கு வருவோம். பேசும் தெய்வம் இந்த படத்திலிருந்து, இதய ஊஞ்சல் ஆடவா இனியராகம் பாடவா. என்ன பாடல் பாருங்க, என்ன அழகான வரிகள், அழகான பாடல். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா, லீலாம்மா மூவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான பாடல். பேசும் தெய்வம் இந்த படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்து சென்றது. டி எம் சவுந்தரராஜன், சுசிலாம்மா, பில்லீலா குரலில் மூவரும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள், இதற்கு முன்பு ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. ஏதோ ஒரு போஸ்டரை அனுப்பியுள்ளார், அது யார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை ஐயா. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டும் பூனை வடிவத்திலும் அவருடைய ரதியும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு அழகான ஒரு சிரிப்பு, புன் சிரிப்போ பொக்கை சிரிப்போ என்ன சிரிப்போ, சூப்பர் சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் ஆஹா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் இதய ஊஞ்சல் ஆடவா என்று ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு. அடுத்து ரகுபதி அனுப்பிய ரதியை விட இவர் ஒரு ரதியை அனுப்பி உள்ளார்கள், நான் உங்களை விட அழகு என்று. இருவர்களுமே அழகோ அழகுதான், சூப்பர். கனவில் கனவில் வந்தால் கூட மறக்கவே முடியாது, நிஜத்தில் தோ பார்த்து கொண்டிருக்கின்றோம், இதுவும் மறக்க முடியாது, சூப்பரோ சூப்பர். அழகான அருமையான ஒரு அழகு தேவதைகளை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் இருவர்களுமாக, நன்றி உங்களுக்கு. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் என் ஊஞ்சல் எப்படி என்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பையா. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் ரகுபதி போட்ட பதிவுக்கு அவர் ஒரு பூனையாக ஏதோ ஒரு எப்படி சொல்வது நையாண்டியாக எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசி கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன பாஷை என்று புரியவில்லை, நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். அடுத்து நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் அழகாக ஒரு உருவத்தை கண்முன் அடக்கடவுளே என்று பாராட்டி உள்ளார்கள், சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் வடிவேலுடன் ஒரு அழகான ஒரு குத்து டான்ஸ் ஆடிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு குழந்தையாகவும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. விஜய் அரசுகுமார் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் இப்பொழுது ஒலித்த பாடல் படம் பெயர் என்ன என்று கேட்டுள்ளார். இதோ பேசும் தெய்வம் படம், இந்த படத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது தம்பி. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் என் மாமா நீங்கள் மட்டும்தான் ஊஞ்சல் ஆடுவீங்களா, யார் ஐயோ மாமா வரும், என்ன ஒரு சவ காமெடி, சூப்பர் சூப்பர். மகேஷ் தம்பி ரகுபதி கரூர் ரகுபதி அவர்கள் இந்த டான்ஸும் அழகாகத்தான் இருக்கின்றது, எலும்பு கூடு இதய ஊஞ்சல் ஆடவா, சரி ஆடிக்கொள்ளுங்கள், கீழே விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அழகான அருமையான பாடலுக்கு அழகான பதிவுகளை போட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து தில்லானா மோகனாம்பாள் இந்த படத்திலிருந்து பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, இதயராகம் நிகழ்ச்சியில் பத்மினி அம்மா அவர்களுடைய அவர் நடித்த படத்திலிருந்து அதற்கு அவர் என்ன கேட்டு இருக்கின்றார் பாருங்களேன். இதோ பாடல் தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து சுசிலாம்மா பாடிய பாடல். நாம் எல்லோரையும் நலம் விசாரிக்கிறார் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் சுசிலம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு இதய ஊஞ்சல் ஆடவா என்று

கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிவாஜி ஐயாவையும். அடுத்து மிருதங்க வாசிப்பர் பாலையாவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சூப்பர். அடுத்து பரதநாட்டியம் ஆடிய பத்மினி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு, சூப்பர். தேர்மொழி அவர்களும் அழகாக ஒரு நடனத்துடன் பத்மினியை கண்முன் கொண்டு வந்து உள்ளார். சிறப்பு. மகேஷ் தம்பி அவர்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன அந்த போஸ்டரை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார் பத்மினியோட. நலம்தானா என்ற பாடலுக்கு இந்த ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் ஆஹா அருமை சரியான பாடல் என்றும் ஸ்டார் வழங்கியும் வாழ்க பல்லாண்டு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் சிவாஜி ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்தியுள்ளார். நன்றி நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி, அடடா இப்படி அசத்துறீங்களே என்று கை கூப்பி வணங்கி வணக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக ஒரு நடனத்துடனும் ஆடிக்கொண்டிருக்கின்றார். சிறப்பு. தேன்மொழி அவர்கள் என் கண்பட்டதால் உந்தன் மேனியில் புண்பட்டதோ நான் அறியேன் மனதை உருகும் வரிகள். ஆமாம், இந்த ஒரு வரி அந்த பாடலிலே அடங்கிவிடும், அந்த காட்சியிலே அடங்கிவிடும். என் கண்பட்டதால் உந்தன் மேனியில் புண்பட்டதோ நான் அறியேன். இந்த பாடல் வரி சூப்பர் சூப்பர், அழகான வரி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்றும் இதயம் ரோசை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் நிகழ்ச்சியில். பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஸ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய அண்ணா மனோகர் அண்ணா அவர்களுக்கும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அனைவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த படத்திலிருந்து ஒரு பாடல். எத்தனை கேள்வி எப்படி சொல்வேன், எப்படியாவது சொல்லட்டுமே. ஒவ்வொருவர் கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொரு பதில், ஒரே ஒரு சொல்லில் ஒரு பதில். இதோ இந்த பாடல் சுசிலம்மா குரலில். எத்தனை கேள்வி எப்படி சொல்வேன்.

பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், யாரும் இல்லை, பாடலை ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து ராஜா ராணி, இந்த படத்திலிருந்து திரை போட்டு நாமே மறைத்தாலே, ஏஎம் ராஜா ஜிக்கி குரலில் திரை போட்டு நாமே மறைத்தாலே. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் ஏஎம் ராஜா ஜிக்கி. பாடலின் இடம்பெற்ற படம் ராஜா ராணி. இதோ இந்த பாடல்.

ஏஎம் ராஜா, ஜிக்கி இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து உத்தம புத்திரன். இந்த படத்திலிருந்து உன்னழகை கன்னியர்கள் சொன்னதினாலே, என்ன சொன்னார்களோ தெரியவில்லையே, இதோ சுசீலாம்மா குரல், உன்னழகை கன்னியர்கள் சொன்னதனாலே.

0: அழகான அருமையான பாடல் ஒழித்து சென்றது. சுசிலாம்மா குரலி பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், நாகர்கோல் மகேஷ் தம்பி அவர்கள், அனுசயா மேம் அவர்களுக்கு பிளாக் டீ, நான் தான் முதலில் பிளாக் டீ தந்துள்ளேன் அனுசயா மேம் என்று ஒரு பிளாக் டீயை கொடுத்து உள்ளார். இதற்கு தான் நேரம் போல, இதற்கு முன்பு பாடலுக்கு பதிவு இல்லை. பிளாக் டீ படம் இவ்வளோ நேரமா தம்பி? சரி, எடுத்துக்கொண்டேன். அழகு உன்னழகி கன்னியர்கள் சொன்னதினாலே ஒரு அழகான ஒரு பூனைக்குட்டியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கண்ணாடி போட்டு போட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு பதிவு, சூப்பர். தேன்மொழி அவர்கள் இனிமை தந்த பாடல் இனிது, நன்றி. கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர், வாவ் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. அடுத்து நாகர்கோல் மகேஷ் தம்பி அவர்கள், என்னழகி கன்னியர்கள் கண்டதினாலே என்று ஒரு பூனைக்குட்டியாக மாறி அழகாக இப்படியும் அப்படியுமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து கொண்டு பதிவுகளை நேயர்களுக்கு மனவாந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். அண்ணா,
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா?
1: மனோகரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க? இதுக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியவில்லை, தெரியவில்லையே.
1: பாட்டெல்லாம் அருமையா எடுத்து அருமையா கொடுத்தீங்க.
0: ஆமா,
1: அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. கடைசியா வந்து அவங்க இது சிவாஜியோட தாலாட்டு படவா, தாய்க்கு ஒரு தாலாட்டு, இது நதியாவுக்கு பாட்டியா
0: நடிச்சாங்க.
1: அவங்க நடிச்சாங்க. அப்புறம் லட்சுமி அந்த அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இந்த இடகால எல்லாருக்குமே அந்த இடகத்துல கதாநாயகி கதாநாயகனுக்குலாம் கூட
0: நல்ல நடிப்பு. அதுல ஒரு பாட்டு, அதுல ஒரு பாட்டு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கலாம், சூப்பர் பாட்டு.
1: அதுல சாப்பாடெல்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க, ரிச்சாக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காங்க.
0: ஆமாருக்கு
1: வந்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்க.
0: ஆமாம், அந்த நடிப்பு கூட ஒரு எப்படி சொல்வது, ஒரு தத்துரூபமான ஒரு நடிப்பு. அவன் அந்த அம்மாவுக்கு ஏற்ற ஒரு நடிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த படத்தில் தான் அந்த ஹைலைட்டு, அந்த ஒரு காட்சி. சூப்பர் சூப்பர்,
1: நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய விருதுகள்லாம் வந்திருக்கிறாங்க. சிவாஜிக்கு சிவாஜி பத்மணி கார், அவங்க கல்யாணம் நடந்தப்ப பத்மணி காருமே வந்துட்டாங்க திருப்பதியில. எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாம், அப்ப வந்து சிவாஜியும் பத்மணியிலே தான் கட்சியில கல்யாணம் பண்ணிட்டு வருவதற்கு அப்படின்னு ஒரு பேரே வந்துருச்சேன்.
0: ஆமா ஆமாம்னா, அது உண்மைதான்
1: அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நாங்கெல்லாம் கற்பனை பண்ணிட்டு
0: நாட்டிய பேரொழி என்றாலே இவங்க தான். ஏன்னா அவங்க தங்கை அக்காவும் இருக்காங்க, ராகிணி பத்மினி, அவர்களை விட இவர்கள்தான் ஒரு சிறப்பு. லலிதா ராகிணி
1: நடிச்சாங்க. இவங்களோட பாடல வந்து இன்னைக்கு வந்து ஒளிபரப்புறது ஒரு சிறப்பான இது. நேர்களும் வந்து அருமையா பதிவெல்லாம் போட்டாங்க. தேன் முடிஞ்சு அப்படிங்களா ஜீவரேசன், ஆரம்பி சிறப்பாக நாகர்கோவில் ரமேஷ், அப்புறம் வந்து ரகுபதி, அப்புறம் சோபை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, பூவேஸ்வரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாழ்த்துலாம் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி. வாய்ப்பை எனக்கு பதவி வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இயக்குனர் கீதேசனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம் நேயர்களே. நம் நிகழ்ச்சி பற்றி உரையாடி சென்ற கும்பகோணம் மனோகரண்ணா அவர்கள் உரையாடலை கேட்டு ரசித்தோம். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து புனர்ஜென்மம் இந்த படத்திலிருந்து உருண்டோடும் நாளில், இதோ உலகமே உருண்டோடி கொண்டிருக்கின்றது, இதோ இந்த பாடல் சுசிலம்மா குரலை.

நம் நிகழ்ச்சியின் நிறைவுப்பாடல் சுசிலம்மா குரல் ஒரு அழகான ஒரு தத்துவ வரிகளில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி, மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, நம் நிகழ்ச்சியில் இதுவரை கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் சபரி வானொலியில் அவர்கள் நடித்த படத்திலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நிலை இயக்குநருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இளையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன் சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: திரும்புமா பாட்டு விரும்புமா பாராட்டு படியில் வெட்டி தாளாட்டு எனக்கு ஒரு தாய் நடி கிடைக்குமா பூங்காற்று திரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய் மடி கிடைக்குமா தாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காரே அரை உலக தாங்காரே அடுக்குமா சூரிய

0: நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சொகராகும் சோகம் தானே, சொகராகும் சோகம் தானே யாரு போரடி. உயிர் பாடலாம் தன் முகம் காட்டுமா, பூங்காட்டு திரும்புமா, நீ பாட்டு விரும்புமா. உள்ள அழுகிறே விடியில் சிரிக்கிறேன், நல்லவே தல்லாம் எடுத்து வாங்குறேன். உள்ள அழுகிறே விடியில் சிரிக்கிறேன், நல்லவே தல்லாம் எடுத்து வாங்குறேன். உங்களே சந்தா கொஞ்சம் கரையணும், என்ன சாமிக்கு மகுடம் ஏறணும். மானே என் நெஞ்சிக்கு பார்வாட்ட தேனே, உன்னே என் பாட்டைக்கு பார்வைக்கு வாவா பெண்ணே. மானே என் நெஞ்சிக்கு பார்வாட்ட தேனே, உன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. எச பாட்டு படித்தேனானே, பாட்டு படித்தே நானே பூங்குயில். கொஞ்சம் பாருங்க பெண்குயில் நாருங்க, அடி நீதானா அந்த குயில், தானாக வந்த குயில். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. நன்றிவா.
1: என்ன சார் நீங்க புதுசா புது பாட்டு பாடுறீங்க? அதுதான், நீங்க எப்பவும் பழைய பாட்டு தானே பாடுவீங்க? நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க சார், சிறப்பா பாடுவீங்க, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமினார் கோவிலிருந்து குணசேகரன் சார் அவர்கள் அழகான ஒரு புது பாட்டு இன்னைக்கு சிறப்பா பாடினாரு, அருமையா இருந்தது. பழைய பாட்டா எப்பவுமே பாடுவாரு, இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணிருக்காரு, நல்லா பாடினாரு, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் ஒன்று. வருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்கக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: இன்னைக்கு வந்து பாடு நிலாவை பாட்டு.
0: ம், பாடுங்கள்.
1: பாடும் நிலாவை தேங்கவிதை பூ மலர

0: சிறப்பா பண்ணீங்க மேம், அழகா இருந்தது குரல்.
1: இந்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எஸ்டேட்ல இருக்கும் போது ஒரு அக்கா வீட்டுல இந்த ரேவதிய பார்த்தவனே அந்த பாட்டு தான் படிப்பேன் நானு. எஸ்டேட்ல தான் படிப்பேன் நானு.
0: அப்படியா? கேரளா ஸ்டேட்.
1: கேரளால மூணார் பக்கத்துல கேரளா ஸ்டேட்ல. அப்ப
0: சூப்பரா பண்ணீங்க மேம், அருமையா பண்ணீங்க.
1: ஒவ்வொரு வார்த்தை விட்டுருக்கேன் அது பத்தி.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள். அழகாக பாடு நீலாவை பாடல் சூப்பராக பாடிட்டு போனாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் ஒன்று. வாருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்க சூப்பரா இருக்கோம் சார். எங்களுக்குலாம் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு குளிர் தான்.
1: பாடுங்க.

நான் தாங்கறேன்.

0: அருமை அருமை, அழகா பண்ணீங்க சார், நல்லா இருந்தது குரல், பாடல் சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி நன்றி.
1: சூப்பரா பாட போறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ,
1: மிக்க மகிழ்ச்சி,
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார். ரொம்ப நல்லா பாடுவார், இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம்.
1: சோலைச்சேரியிலிருந்து தேன்மொழி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
1: வீட்டுக்கு வந்து இப்பதான் வந்தேன்.
0: ஓகே ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ம், நல்லா இருக்கேன்.
1: பாட்டை எடுத்துட்டு இருக்கேன், ஒரே நிமிஷமா. என்ன பண்ண

சுத்தமாய் எடுத்தேன், எடுத்து எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு அவள் இடத்துல போயிட்டு. சரி மனசுல பட்டுக்க பாடுறேன். இளைய நீலாகிறதே இதயம் வரை நனைகிறதே, புல போ மேகம் கணா காணுதே நில காணுமே வானமே. இளைய நீலாகிறதே இதயம் வரை நனைகிறதே. Pula, pula.

பருவழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனை முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனை முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவ மகள் இளையிலே கனவு வரும் இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகுமேதும் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் நவமணிகள்.

இளைய நிலா ஒளிகிறதே, இதயம் வரை நனைகிறதே.

0: இதயம் நினைகிறதே.
1: சூப்பரா பண்ணீங்க மேம்,
0: நன்றி நன்றி,
1: அருமையா இருந்துச்சு.
0: சூப்பர் பாட்டு எடுத்து வச்சிருந்தேன், அது வர மாட்டேங்குது.
1: வராம போயிடுச்சோ எங்கேயோ.
0: ஆமா,
1: சிறப்பு மேம், ரொம்ப சிறப்பா அழகா அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: அருமையான பாடல் தான், நல்லா இருக்கு. நன்றி நன்றி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான பாடலை சிறப்பு வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மத்தியானம் 3 மணிக்கு கொடுத்துருந்தீங்க, சூப்பரா. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நான் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன், பதிவை என்னால போட முடியல,
2: கொஞ்சம்
1: ரொம்ப டயர்டா இருந்தேன், கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன். சூப்பரா பண்ணீங்க சார், நன்றி நன்றி சார்.
2: நல்லா இருக்கேன்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கோவை ராஜேஸ்வரி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்.
1: அப்படியா, உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு, எங்களெல்லாம் கூப்பிட?
2: அவர் வந்து அவரை பாக்கணுங்கிறதுக்கு மட்டும் நீங்க இந்த நேரத்துல எல்லாரும் மண்டபத்துக்கு போயிருவாங்க, அப்ப நீங்க வாங்க பாக்கலாம். ரொம்ப வருஷமா 3 தடவை போனா 3 தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டுல யாருமே அவ்வளவுதான் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பயந்துகிட்டே அவங்க வீட்டுக்கும் நான் வந்தேன்னு சொல்லுங்க, ஒன்னும் அவங்க சொல்ல மாட்டாங்க, போங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம்னு. அப்புறம் நான் போனோன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே பேசினாங்க, அண்ணா அண்ணி எல்லாருமே.
1: நிறைவேறிச்சு. ஓகே ஓகே, எங்களுக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எப்போ பாக்குறதுன்னு
2: தெரியல.
1: இந்த மாதிரி ஒரு டைம்ல எங்களை இன்வைட் பண்ணிருந்தா நிச்சயமா போயிருக்கலாம். அவங்க ஒரு இதுக்கு கூட கூப்பிடவே
2: இல்லை.
1: ஓகே சார்,
2: நீங்க
1: அப்படியா
2: ரெண்டு கண்ண சந்தன சொல்லும், தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு சந்த கையில் மானம் வீசுதியும், ரெண்டு கண்ண சந்தன சின்னம், தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும், சூவை கையில் சூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கைகள் என்று மனம் வீசுகின்றும், கையிலே இரு விரல் மோதும், நகங்கள் உரட்டி கொண்டால் அனல் உருவாகும், உள்ளங்கள் சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும், மங்கை நீ சூடு, ரெண்டு கண்ண சந்தன சின்னம், தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில்
3: வளர்ந்து விடாதே, சூழியே தொடாதே தொடாதே தொடாது, தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும், சாகம் எடுக்கையிலே மழையடிக்காதோ வானம் எதோ, சாகம் எடு

0: மனம் இறங்கி வந்து கூட பிடிக்காதோ, மலர்கள் நடந்து விட்டா குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலைக்கு ஒட்டாதோ, கண்ட சந்தனைக்கு இன்னும் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசிடுகின்றும், தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா.
1: மல்லி இல்ல இந்த படம். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் சித்தார்த்தர்க்கே.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கிறோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: பாருங்கள்.
1: அரிதான பாடலை அழகா பண்ணீங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு அரிதான பாடல் செம்மையாக பாடிட்டு போனார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:42. இந்த நேரத்தில் எனது குரலில் ஒரு பாடல். பத்மினி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அவர்களுடைய

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கோம் மேம்.
1: நமநாட்டு நாகரிகம் எங்கேயோ போயிருச்சு, இத பாடியிருக்கலாமா?
0: இல்ல மேம்.
1: நமநாட்டு நாகரிகம் எங்கேயோ போயிருச்சு, அரைகுறை ஆடைகள் தான் பயன்பாட்டில் வந்துருச்சு. இறுக்கமான ஆடைகளும் ஜீன்ஸுகளும் பனியன்களும் ட்ரௌசரும் தான் போட்டு கொண்டா கண்பாடு கெட்டுவிடும் அம்மாடியோ. நம் நாட்டு நாகரிகம் எங்கேயோ போயிருச்சு, அறிகுறை அடைகதான் பயன்பாட்டில் வந்திருச்சு. உடையே நாகரிகம் தேவை, நன்னடையே ஒழுக்கங்கள் தேவை.

முழுது நமது கையில் உலகை வென்று பண்பாடலாம். இறுக்கமான ஆடைகளும் ஜீன்ஸுகளும் பனியன்களும் டவுசரும் தான் போட்டுக்கொண்டால் பண்பாடு கெட்டுவிடும். அம்மா.

கூடையை முழங்காலுக்குமேல் ஏற்றி நடந்தார் செய்வார் கேணியுந்தான். ஊரார் போற்ற வாழ்ந்திடனும் உள்ளம் குளிர நடந்திடனும் கடவுள் அமைத்த மேடையிலே நாடகத்தை ஒழுங்காய் நடந்திடனும் இறுக்கமான டவுசரும் பணியங்களும் போட்டுக்கொண்ட பண்பாடு கேட்டு

சூப்பராக பாண்டிங்க மேம், அருமையாக இருந்துச்சு. விழிப்புணர்வு பாடல் ட்ரெஸ்ஸை பற்றி இல்லை, நவநாகரிக ட்ரெஸ்ஸு. ஓகே மேம், கரெக்ட் கரெக்ட் மேம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். யார் கேட்குறா, யார் கேட்குறா?

0: முழுசா உள்ளு உடைகள் போட்டு நல்ல சாலை நல்லா குத்தி சிறப்பா போகும்போது பல பேரோட கண்களுக்கு வந்து ஒரு நல்ல தோணும் இல்லையா, அதுவே வரமுறையா போட்டுட்டு போகும்போது உங்க கண்களுக்கு வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கண்கள் வந்து பல பேரோட கண்கள் வந்து பயங்கரமா இருக்கு. குழந்தைகளே இப்ப 10 வயசுலன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டுருக்கு குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு தேவையான உடைகள் ஏன்னா அப்போ பட்டுப்பாவடை சட்டை நல்ல பொந்துன்னு இருக்கும், பட்டுப்பாவடை சட்டையும் நல்ல பெருசா போட்டு அழகா இருக்கும் பார்க்க.
1: சட்டையே மறந்து போச்சு இல்லவே,
0: நல்ல உடைகள்லாம் பாரம்பரிய உடைகள் எல்லாம் போட்டுக்கலாம். வேற கூட நல்லா குடகுடன்னு போட்டுக்கலாம். வேலைக்கு போறவங்கெல்லாம் கூட நல்லா போட்டு சாலை நல்லா நீளமா குத்தி நேரி முடிச்ச போட்டுக்கிட்டு போகும்போது யாருக்கு கண்ணுக்கு தொந்தரவு வராது, நம்மளுக்கும் பிரச்சனைகள் வராது. உடைகள் வந்து முக்கியமானது. அந்த உடைகளை சரி பண்ணிக்கிறோம், உணவுகளையும் சரி பண்ணிக்கிறேன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம ஒழுக்கத்தையும் சுய ஒழுக்க பண்பாட்டையும் நம்ம உடைகளையும் சரி பண்ணா எல்லாருக்குமே நல்ல ஒரு இது கிடைக்கும், பாட்டோட வாழணுங்கிறத.
1: சிறப்பு மேம், சிறப்பு. பாட்டு பாடி முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுப்பீங்க, சிறப்பா இருக்கும். ரொம்ப அழகா பேசுவீங்க மேம். நன்றி மேம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். யாராவது ஒருத்தராவது மாறிட மாட்டாங்களா இப்படி கேட்டு?
0: என்னோட பிள்ளைங்க பேரும் கேட்டீங்கன்னா கோயில் குளத்துக்குலாம் போகும்போது என்ன போட்டு விடுங்கப்பா, என்ன பாக்கணும்
1: எங்கேயும் எப்போதும் அந்த பாட்டு என்ன மேம், சிறப்பு சிறப்பு. அருமை அருமை, அழகு அழகு. நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் எப்பவும் ஒரு விழிப்புணர்வோடு பாடலோட வருவாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டிங் நல்லா இருந்துச்சு, அந்த பேசிக் சூப்பர். நல்ல ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு அழகான விழிப்புணர்வு பாடல், சிறப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:08. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.